நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று தேவன் சொல்லுகிறார். ஆம், அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை சுகமாக்குகிறவர். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம்.

நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்முடைய விசுவாசத்தையும் அவருடைய சர்வ வல்லமையையும் இணைத்தே செயல்பட விரும்புகிறார்.

பிரபலம் மேலான வரிசை திட்டத்திலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினை வானொலியின் ஊடாக. விசுவாசித்தால் இவருடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வண்ணமே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆகவே நானும் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. விசுவாசத்தோடு கூடிய நம்பிக்கையோடு நாங்கள் தேவனிடத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் வாஞ்சிக்கின்றதான காரியங்களை தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எங்களுக்கு செய்வதற்கு போதுமானவராக இருக்கின்றார். அவரை நாங்கள் எப்பொழுதுமே துக்கப்படுத்தாதபடிக்கு அவரோடு இசைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை தான் நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு உண்மையான வாழ்க்கையும் அது ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையுமாக இருக்கின்றது. அதை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதுமே நாங்கள் காத்து கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இணைந்திருங்கள் உங்கள் கிருபினை வானொலியினுடாக. உங்களுக்காக அடுத்த பாடல் நேசிப்பாயா இசைத்தட்டு பாகம் 4 பாடல் ஒலிக்கின்றது.

0: வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. ஹிமாலயா வழங்கக்கூடிய கிஃப்ட் ஹாம்பர் கண்டிப்பா நீங்க இன்னைக்கும் வின் பண்ண முடியும். 100% நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை வழங்கக்கூடியது ஹிமாலயா வழங்கக்கூடிய ஆன்டி டிராண்ட்ரஃப் டீ ட்ரீ ஷாம்பு. இதில் இருக்கக்கூடிய டீ ட்ரீ ஆயில் மற்றும் அலோவேரா நம்மளுடைய கூந்தலுக்கு இனியிலான நன்மைகளை வழங்கக்கூடியது. பொடுகு தொல்லையால ரொம்ப அவதிப்படுறீங்களா, கொஞ்சம் டார்க் கலரான ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணிட்டு வெளியில போகவே முடியாதுன்ற மாதிரியான நிலையில இருக்கிறவங்க, நீங்க தைரியமா ஹிமாலயா ஆன்டி டிராண்ட்ரஃப் டீ ட்ரீ ஷாம்புவை பயன்படுத்துங்க.
1: ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: தனியார் மற்றும் அரசு துறை ஊழியர்கள் இப்போது மொபிட்டலிடமிருந்து DRCS அங்கீகரிக்கப்பட்ட சாம்சங் கேலக்சி A06 ஸ்மார்ட் போனை 15,160 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ள முடியும். மேலதிக தகவல்களுக்கு 1-7-1 அழைக்கவும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. விவசாயினுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்முடைய கனவுகளுக்கு புதிய நம்பிக்கை தரக்கூடியதுதான் NLB கோவி செத்தல் லாட்ரி டிக்கெட். நம்முடைய அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா இன்னைக்கு கோவி செத்தல் லாட்ரி டிக்கெட் வாங்கும் போது தெரிஞ்சிடும். அதிர்ஷ்டம் எல்லாம் நமக்கு எங்க வணிதா அப்படின்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா கோவி செத்தல் லாட்ரி டிக்கெட் பொறுத்த வரைக்கும் வாரத்தினுடைய 7 நாட்களுமே நமக்காக பிரம்மாண்டமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு. 6 கோடி ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய சூப்பர் பரிசுகள் வின் பண்ணிட்டோன்னு வைங்களேன், ஒரு வீடு வாங்கிடலாம், ஒரு கார் வாங்கிடலாம், இன்னொரு வீடு வாங்கி வாடகைக்கு விட்டுறலாம். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். அதுக்கு இன்னைக்கு நம்ம 40 ரூபாய் கொடுத்து கோவி செத்தல் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்.
3: கடுவில நகரின் மத்தியில் பைபாஸ் வீதியில் பிரம்மாண்டமாய் உருவாகிறது இலங்கையின் மிக உயரமான மற்றும் பாதுகாப்பான அடுக்குமாடி குடியிருப்பு OZ. 351 சொகுசு வீடுகள், இலங்கையிலே மிகப்பெரிய ரூஃப்டாப் கார்டன் மற்றும் உலக தரம் வாய்ந்த நவீன வாழ்க்கை முறை வசதிகள், 2 மற்றும் 3 படுக்கையறை வீடுகள், 35 மில்லியனிலிருந்து ஆரம்பம், இலகு தவணை கொடுப்பனவு வசதிகளும் உண்டு. பிரைம் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் பூமி ரியாலிட்டி ஹோல்டிங்ஸை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அழையுங்கள் 0704-134-7777. OZ, உங்கள் கனவு இல்லம்.
4: எனக்கு எங்கிருந்தும் வர்க் பண்ணக்கூடிய அதே நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் தான் தேவைப்பட்டுச்சு.
5: பேபால் மூலம் இப்போது பேமெண்ட்ஸ் விரைவாக கிடைப்பதால எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்களை செய்ய இப்போது எனக்கு இன்னும் அதிக நேரம் இருக்கிறது.
6: புதிய கோம் பேங்க் கிக் பிளஸ் அக்கவுண்ட் உடன் நீங்கள் எப்பவும் கனவு கண்ட லைஃப் வாழ இப்போது உங்களால் முடியும். ஃப்ரீலான்சர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட இந்த அக்கவுண்ட் மூலம் பேபால் வித்ட்ராவல்ஸ், கிரெடிட் கார்டு பிரிவிலேஜஸ், லோன், மல்டி கரன்சி ஆக்சஸ் உட்பட இன்னும் பல வசதிகள் இப்போது உங்களுக்காக.
7: Success is yours.
8: வெற்றி உனதே.
9: ஒரு கழுதை இருந்துச்சான், வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சு. வழியில ஒரு புலிய பாத்துருச்சு. கழுதைக்கு வயிறு நிறைஞ்ச உடனே சேட்ட ஆரம்பிச்சிடும். புலிகிட்ட போய் கேட்டுச்சான், சாப்பிட்டியா? இல்ல, நான் சாப்பிட்டேனே. நான் புல்லு சாப்பிட்டேன். புல்லு, நீ தான் புல்லு சாப்பிட மாட்டீங்க. புலி சொல்லிச்சான், நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனா புல்ல சாப்பிடறவங்கள சாப்பிடுவேன். கழுதைக்கு கோவம் வந்துருச்சு. நீ என்ன சாப்பிட்டுருவியா? நான் சாப்பிட்டல புல்லு. ஆமா, அது என்ன கலர்? நீ சாப்பிட்ட புல்லு உனக்கு தானே தெரியும் என்ன கலர். அது ப்ளூ. புலி ஏற்கனவே பசி, முட்டாள்தனமா பேசுது கழுதை. நான் புல்லு சாப்பிட மாட்டேன், எனக்கு புல்லு கலர் தெரியும், கிரீன். ஐய, பிறந்தது இல்லன்னு சாப்பிட நான் சொல்றது சரியா, நீ சொல்றது சரியா? சரி வா, சிங்கத்துக்கிட்ட போலாம். சிங்கம் கேட்டுச்சான், என்னடா பிரச்சனை சார்? புல்லு சாப்பிட்டு வந்துட்டு இருந்தேன் சார். இந்த புலி புல்லு சாப்பிடாது சார். நான் சாப்பிடுற புல்லுக்கு இது கலர் சொல்லுது சார். அது புல்லு சாப்பிடாது சார். என்ன கலர்டா புல்லு சாப்பிட்ட நீ? நான் ப்ளூ கலர் புல்லு சாப்பிட்டேன் சார். புலி பார்த்து உரிமை சொல்லிச்சான் சிங்கத்துக்கிட்ட, சார் நீங்களும் நானும் புல்லு சாப்பிட மாட்டோம், கலர் நமக்கு தெரியாது, கிரீன் தானே சார். சொன்னா கேட்க மாட்டேங்குது சார். இது சிங்கம் கூப்பிட்டுச்சான் கழுதைங்க, வாடா எந்த ஊர்லடா சாப்பிடுற? இந்த உங்க காட்டில் தான் சாப்பிட்றேன் சார். சரி போ, ப்ளூ தான் போ. தேங்க்யூ சார். இந்த ஆர்குமெண்ட் பண்ணிச்ச இந்த புலி, இதுக்குதான் தண்டனை கொடுங்க சார். அறிவே இல்லை சார் அதுக்கு. புலியை கூப்பிட்டுச்சான் சிங்கம். வா, எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணாதுக்கிட்ட? அஞ்சு மாசத்துக்கு இனிமேல் பேசக்கூடாது. நீ யாரு? புலி. புலி கேட்டுச்சான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு, நான் பேச மாட்டேன். நீ எனக்கு ராஜா, நான் உன் தண்டனை ஏத்துக்கிறேன். ஒரு காரணத்தை மட்டும் சொல்லு, என்ன ஏன் தண்டிச்ச? நான் சத்தியத்தை பேசினா எனக்கு ஏன் தண்டனை கொடுத்தான்? உடனே சிங்கம் சொல்லிச்சான், இங்க பாரு, அது கழுத, நீ புலி. மக்கள் உன்னை மேட்ச்ல நல்லா எழுதுனா உன்னை புலின்னு தான் சொல்லுவாங்க. வீரத்தில் நல்லா யாவனாவது இருந்தானா உன் பேரை சொல்லிதான் பாராட்டுவாங்க. நீ மெக்னானிமிட்டியான ஒரு அனிமல். கழுத மாதிரியான ஆட்களோட நீ ஆர்கியூ பண்ணல, அதுக்குதான் உனக்கு தண்டனை. கழுதை ஒருபோதும் தான் நம்பியதை எண்ணியதை திருத்தி கொள்ளாது. எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. அதை கேட்கின்ற அளவிற்கு நாம் ஏதேனும் சொல்லி அதை கோபப்படுத்தி விட்டால் நம்மை உதைக்காமல் நம்மை கஷ்டப்படுத்தாமல் விடாது.
7: Success is yours.
8: வெற்றி உனதே.

0: நாட்டையும் டெங்குவிலிருந்து பாதுகாக்கும் பொறுப்பு எமக்குள்ளது.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: பரபரப்பான அடுத்த கட்டத்துக்கு தயாராகும் சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2.
3: சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார்.
2: நம் நாட்டு இசையமைப்பாளர் டிரோன் பெர்னாண்டோவின் தெரிவில் அடுத்த சுற்றுக்கு முன்னேற போகும் 12 பாடகர்கள்.

0: சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 சனி மற்றும் ஞாயிறு இரவு 7 மணிக்கு.
1: சக்தியோடு இணைந்திருக்கிற இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து கொள்கின்ற அனுசரணையாளர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். டயலாக் இணைந்து கொள்கிறது. டயலாக் அல்ட்ரா மூலமாக இப்பொழுது நீங்கள் அதி உச்சமான பயனை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 1495 ரூபாவுக்கு சிறப்பான டயலாக் கனெக்ஷனை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆப்களுக்கு எந்த விதமான வெகு கட்டுப்பாடுகளும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற டேட்டா வரம்புகளுமே இல்லை. எனவே லேக் ஆகாம நீங்க கேம்ஸ் மற்றும்
2: பழங்கள் என்றும் போலவே சிறந்த தரம் மற்றும் குறைந்த விலையில் இன்றே உங்கள் அருகில் உள்ள புதியவை குறைந்த விலையில்.
3: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
4: இப்ப அடுத்த மாசத்துல இருந்து டேர்ம் லீவ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
1: ஆமா
4: பிள்ளைங்க, ஐயோ எங்கேயாவது ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இப்ப இருந்தே அம்மா மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள பால் அடிச்சு விளையாடுவாங்க, அந்த பால் சுவர்ல படும், அது கரையா இருக்கும். அவர் வந்தோடனே ஏதோ இது வீடா ஜெயிலான்ற மாதிரி, யார் இப்படி எல்லாம் அழுக்கு பண்ணது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், பெயிண்ட் அடிக்கிறேன், நீங்க யாருமே கவனிக்கிறீங்களா, உங்களுக்கு பொறுப்புலன்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. என்னடா வாழ்க்கை இது, பேசாம ஜென்சி மாதிரியே கல்யாணம் வேணாம் குடும்பம் வேணாம்னு இருந்திருக்கலாமோ.
1: ஒரே புலம்பல் தோங்க காலங்காத்தால. இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாம உங்களோட வீட்டுல வந்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுல இருக்கிற ஃபீல்லயே நீங்க இருக்கணுமாக இருந்தா, உங்களோட வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட நீங்க மாத்தினீங்கன்னு சொன்னாலே போதும்.
4: அதுக்கான பெயிண்ட் தான் ஏசியன் பெயிண்ட்ஸ் கோஸ்வே கிளாசிக் கோ. இதை நம்ம பயன்படுத்தும் போது வீட்டு சுவர்கள்ல எந்த விதமான கரையுமே படியாது. பேசிக்கா கண்ண இந்த சுவிட்சஸ்க்கு கீழெல்லாம் பாத்தீங்கன்னா கை பட்டுப்பட்டு நமக்கே தெரியாம ஒரு கலர் வித்தியாசமா இருக்கும் இல்லையா. இதுவே ஏசியன் பெயிண்ட்ஸ் கோஸ்வே கிளாசிக் க்ளோ பயன்படுத்தப்பட்ட சுவர்ல இந்த மாதிரியான மார்க்ஸ் எதுவுமே இருக்காது.
1: அதனால உங்களினுடைய வீடுகளுக்கும் ஏசியன் பெயிண்ட்ஸ் கோஸ்வே கிளாசிக் க்ளோவை
5: 2026 FIFA விறுவிறுப்பை June 12 முதல் நேரலியாக பியோ மொபைல் ஆப்பில் இலவசமாக பார்வையிடலாம். SLT மொபைட்டல் பியோ டிவி உத்தியோகபூர்வ ஒளிபரப்பாளர்.
1: இப்பவுமே நாங்க வந்து பயன்படுத்துறது ஆங்கர் தான் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ஆங்கரை பொறுத்தவரையில் ஆங்கரினுடைய அந்த காலாகாலம் பேணி வந்த அந்த நம்பிக்கை தான் இன்றைய தினமும் ஆங்கரை அப்படி ஒரு பெரிய இடத்துல வச்சிருக்கிறது. பொதுவா கொஞ்ச நாட்கள் வந்து இந்த பால்மா தட்டுப்பாடு எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுல எல்லாம் சில பேர் டீ குடிக்காமே விட்டாங்க.
4: வரக்கூடிய அதுல ஒரு டீ இல்லைன்னா காஃபி போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இப்படியாப்பட்ட நியூ ஆங்கர் டீன் நியூசிலாண்டோட போஷாக்க பாதுகாப்பாக பேணி வைத்திருக்கக்கூடிய வகையில ஒரு பிரீமியம் டீன் பேக்கேஜிங்ல நமக்கு கிடைக்கக்கூடியது.
6: இலங்கையின் மிகவும் நம்பகமான வலையமைப்புடன் 5G அனுபவத்தை பெற்றிடுங்கள். SLT மொபைல் 5G இன்றே www.sltmobile.lk க்கு விஜயம் செய்யுங்கள்.
1: இப்போ உங்களுக்கு தலைமுடி உதிர்கிறதா, அல்லாவற்றால் உங்களினுடைய தலையில் பொடுகு அதிகமாக இருக்கிறதா?
4: ரெண்டுமே இருக்கு. தலைமுடி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா தலையில பொடுகு இருந்தாலும் அப்படி ஆகுமாமே.
1: ஆமா, அதனால நீங்க வந்து உங்களுடைய தலைமுடி உதிர்வது தொடர்பாக யோசிக்கிறீங்கன்னு சொன்னாலோ, பொடுகு தொடர்பாக யோசிக்கிறீங்கன்னு சொன்னாலோ, நீங்க ஹிமாலயா ப்ரொடக்ட்ஸ் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது மட்டும் மறக்காதீங்க.
4: தலையில பொடுகு தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குன்னு யோசிக்கிறவங்க பயப்படாம ஹிமாலயா ஆன்டி டான்ட்ரஃப் டீ ட்ரீ ஷாம்புவை பயன்படுத்துங்க. இதுல டீ ட்ரீ ஆயில் மற்றும் அலோவேரா பயன்படுத்தப்பட்டிருக்கு. 100% நம்மளுடைய பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கான வழிவகைகள் எல்லாமே ஹிமாலயா ஆன்டி டான்ட்ரஃப் டீ ட்ரீ ஷாம்பூ மற்றும் கண்டிஷனர் மூலமாக வழங்கப்படுது.
1: இப்போ தலைமுடி உதிர்கிறது அப்படின்னு கவலைப்படுறவங்க ஆன்டி ஹேர்ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பூ மற்றும் கண்டிஷனரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல இருக்கக்கூடிய பிரிங்கராஜா மற்றும் பலாஷா ஆகிய இரண்டு மூலிகைகளும் உங்களினுடைய தலைமுடிக்கு நல்ல ஒரு உறுதித்தன்மையை தந்து உங்களினுடைய தலைமுடி அடர்த்தியாக வளர்வதற்கு நிறைய அளவில் உதவுகிறது.
4: வணக்கம் தாய்கும் நிகழ்ச்சிக்கு வழங்கக்கூடிய நீங்க ஹிமாலயா வழங்கக்கூடிய கிஃப்ட் ஹேம்பரை இன்னைக்கும் பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தா உங்களுக்கான கேள்வி இதுதான். ஹிமாலயா ஆன்டி டேண்ட்ரஃப் டீ ட்ரீ ஷாம்போ எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுக்கான கேள்விக்கு சரியான விடைய 07 0 7 0 2 8 3 8 5 4 சைபர் அப்படிங்கிற சக்தியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க.
7: சக்தி FM டயலோக் ஏ ஃபைபருக்கு தரம் உயர்த்துங்கள். 5G வலுவூட்டப்பட்ட இலங்கையின் முதல் தர அல்ட்ரா வேகம் கொண்ட வைஃபை இணைய அனுபவியுங்கள். தெரிவு செய்ய 2795 ரூபாய்க்கு 100GB இலிருந்து ஆரம்பமாக பல்வேறு 5G வைஃபை மாதாந்த திட்டங்கள். டயலோக் டெல்கே அல்லது டயலோக் கடவுள் மூலம் உங்களுக்கு விஜயம் செய்யுங்கள். டயலோக்

0: இணையானுசரணை
1: வாழ்வே
2: வருடங்களாக உங்களை காத்த HMB அஷூரன்ஸ் இப்போது HMB லைஃப் வாழ்விற்கு சிறகாய்.
3: ஊரெல்லாம் ஒரே பாட்டு சக்தியின் சக்தியின் பொக்கிஷப்புடன் பொக்கிஷப்புடன்
0: மறுபடியும் திரைப்படத்துக்காக ரவி பாரதி எழுதிய பாடல், இளையராஜா இசையில், எஸ் ஜானகி குரலில்.

அழகான பாடலை நாங்கள் கேட்டோம். உண்மையிலேயே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பக்தி வைராக்கியம் எங்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றதாக இருக்க வேண்டும். எங்களுடைய மூச்சு நின்றாலும் நாங்கள் பரலோகத்தில் சென்று நாங்கள் தேவனை நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி, எங்களுடைய மூச்சு நிற்கும் வரையும் நாங்கள் இந்த உலகத்திலே ஆராதிப்போம், நாங்கள் மூச்சு இல்லாத போதிலும் நாங்கள் பரலோகத்திற்கு சென்று தேவனை ஆராதிப்போம் என்று சொல்லுகின்றதான் அந்த வாஞ்சை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் தேவனை நாங்கள் வாஞ்சிக்கின்ற பொழுது தேவன் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கின்றார். அவர் செய்ததான நன்மைகளை நினைத்து நாங்கள் எப்பொழுதுமே அவரை துதித்து அவருடைய நாமத்தை போற்றி பாடுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள், கிருபை நேய வானொலியினூடாக ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்கள்.